சச்சம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிரு தக்கிரு சச்சம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிரு தக்கிரு சச்சரி சதன சச்சம் சதன சத்தினு சதினு சச்சனு சதித சரித சதன சச்சனு சத்தினு சதன சச்சம் சம் சத்தினு சம் கம்பு தலச்சீர் விசக்கர் தலச்சீர் விசக்கர் கரபுத்து கட்டு பஸ்கர் கரபுத்து கட்டு பஸ்கர்